0: rang tie tong ta mo chya di gyum zhe di ri be
1: o ke zha shi du
0: qian zha shi ta ka ba yu ba ya le shi du
1: this di ji jie gao la kong ge kan na be ku shi geng wei li he zi ben zuan ya kai na kong chang sheng ge gan da ning bu ma de be
0: 지격하라看管那了年龄把这些搞下大门路外把点点贴下立刻资本给年度的开业绩新拿归过的长生的送真不起来的起码用途还有嘛的之前呢长生能归给人民着年前呢请个不免做生意 等你 请个伯给长社兄弟扛给三月半国家三不接下各级局级了国家作业所指的大利和资本掌握什么多他的请个伯长生给撒家卡巴出出掐点这呢让他们去预备先别马起你也他去协助这是让马给打我来解决

0: ngogi poke deka nga jeta dongdu do yinan zha senyi kolo kutong digi yinan zha nge je xeya che zina ta nga ma ta ngogi ka laba yeho che ta son senyi ta ngogi ka laba deho lan rogo ya ten ke chayon du bang bang bang bang wata tende sama nga zwa ta te chayon du nga te tende ya poke deka senyi in de ko na tende rogo ya tende che ka chayton tende che yore ta jepa ka la xe na ten ngoge ka ta son nga ka la xe na nga jen la ngoge ka rumo che yue ma re rumo menjo ta nje chel se na tseng kuma koge ka ta jepa te sonye te zo ka ta rumo chiya ka ten zo ta tseng kuma lo je jia gojia ngui la ta ngoge ka tende yue ma rwa chiya ka tende chun chiya ta tende me du rana ka tru zi ra pa pa na pa pa ti so cha tu ten nga ko ka ke nye bo yue pa ma zi an te nga ta dong du nga ka se dong na ko ke nye rin ro ya an nga ta dong du yin chi mi ni nyam te
1: ຊີຣີດີເວລັງດີເນຊໍໂລຈືກິນຄູດີເນຊູໂລຄຣຽນຈົງຊີຣີເຈເບຊັບລູທາຊັບດັງລາຫືກີມັງຈືຊໍເວນັມເບດຽນຢູ່ບາມາເຊມີທາງຄູຊູພາກິນຈໍວາທາມີທາງຣັງຈົງຄໍາພາກິນຈໍວາສໍຊຸນເບ ຢູ່ເຈຖັບດືງກີນໍາຊີຈີໂຊຊໍວາຢາກເກຄົງເບຊໍວາທາດືນເນຣເບຖັບດັງກີນໍາທືຣກີເຄຈູດິນຊິນຍມຍໍກີຊູລານັງດືພືຊົງຊໍເບຊໍວາສາບີຣິກເຈກີນໍາມືເຊທໍບດິຍຣເບຢູ່ເຈບາເຊກຍາລາກີມິດຄັງບໍຣເຣເບຖັບດືບາທາເຣເບຖັບຈີບາເຣເບຢູ່ເຈຊິມຈູຊໍລາກເລງກີກູຣິມທາຊຸງລູກີຖີດືງລາດິນເນຣເບຊັບຣຖັບດັງທາງາມຸດຸງດາ
0: ເຊັບເກກີຍິມຍໍຕັນດາສໍເຣເບຢູ່ເຈຖັບດືຊິຈູກໍລາມຸທຸເນຊິຈິນັງຊິຍາຕາດດົງເດງາມຸຕາສົງງາດົງຈິຕະງາມຸຈິດົງຣີງາມຸຈິດົງຣີເດນຊາອະນາກະງາຕີນາຕາດາສົງກໍໂອງໍເກກະຕາງາລະໂອງໍເກກຊາໂຣຊາຍຸດີອໍກາລະຊັບດືຊັບດືຊາຍຸດີຕາງານິງຈິບໍອໍເມໂຕເປມາ ཨ་དེན་དེན་ཟོ་དེ་འདྲ་མ་འདྲ་ཁ་རྨོ་དེ་གེ་དེ་ཁ་ཆི་ད་རྨོ་དེ་འདྲ་མ་འདྲ་ཡང་མང་པོ་ཅིག་གི་དེ་ན་ལ་འདྲ་མ་འདྲ་བོ་ཡེ་ད་དེན་ཟོ་ཅི་ཧོ་དོ་ཨ་ད་དེ་ཅི་ཡ་ཡོ་མ་རེ་ན་དེ་ཅི་ན་དེ་ཡ་པོ་མ་རེ་དེ་ང་ཟོ་ལོ་ཅུ་ཁ་ལ་དེ་འདྲ་ཅི་ཡ་ཅི་ཡོ་མ་རེ་ད་དེ་ངེ་ཁ་ཟོ་ཆེན་པོ་ཅིག་ལ་ཡ་ཡེ་དེ་ 我们的人都在那里。키고야 다다선 초식가 도스키고도 와디 배도 논조리 나 도스키나 대나 도스키나 대 공간조 개갑난시리 나 차원도 코 통통 좀 줘요 말이 도스에 나 마스마키나 코 림보 어 마짱용도 어 수부카가 어 림보 수단지 파장도 신보 수단지 어딘지 통그래 다 딘지 돈이 마치 단도 나 돈도 어 코코라디게 재운도 닝제요리 我的做全部就是啥的，俺做个这些个呀，经理上俺可对，但是俺要的可对，哪怕个都是这些可以的话，得弄着的，因为你哪怕的，哪怕做个哈，得都是吃，看这些，我都是些俺弄呐，可少要的，都是那少要嘛的，可怕子，我就当着的话，我的这些的，俺个东单开了些呢，啊，顶这个，俺做吃过呀个，顶这些有，俺两个的，罗曼波吉啦，顶这些新疆去的，哦，当个日本的车队，哦，苏北个娘们伊那扎，啊，罗亚伊那扎，刚把克罗伊那扎，俺库当伊那扎，他顶这些吃过呀，吃有的，哦，顶这些三姐，俺也顶这些吃米的，俺个罗青村吃用的，那安达波罗青村的。

0: loyang bay. Dose bay.
1: Sanyi tuyum tu.
0: Kare, sui khong chala jo.
1: Baba, dajia cao bixin jie, gyurin lu zhudo.
0: Daji zi qi,
1: Xiu jiu ma mei di ni, wo nei duemo du bu de dian ye shi bie.
0: Dao xiu jiu xin ye pa mo di, ji dan shi ren duo. Da jie cao pi du, wo nei xie yu xie du, na wo nei han san su. De la, ni ya ta qi li san ji. De la, de, cha ba han gui xia. De, de la.
1: Zi, zi, zi, ma de me. Pom da ci bu si yi. Ku ni bi ya gi, ta xi shi duo da.
2: 那是天天还把人过来赵秀娟她的风云给前面几年的米比还叫的爹妈在当年清仓的时候米拉你女给你都我的阿姐爸爸婆母的情绪安哪点了俺老弟个是不是啊然后还生过一枚年轻的月你年轻学安过去你赵秀娟给过去一个月情绪安过去就还去吧
1: 第几步嘛是不是学安的赵秀娟几步肯定意思一个爸爸长给年还是您个是吧啊秦学安给年还是您个是给让你年还是您的职务是没有看到吗您了嗯您这今天钱呢还不多差啥没着嗯爸爸
3: 也上大餐爹爹的俺俩最早呢记住头个明天了休息去的话可你明天自己买的阿姨爸爸阿姐俺爸不让你我不算咋就那还是一年俺还上了忙子打滚的
0: 아, 지금 다 그래요. 자기가 지금 없이 숨어.
3: 아, 지금 봐봐. 봐봐.
0: 영화.